0: அனந்த், அனந்த், அனந்த், என்ன தப்பா? என்ன இதெல்லாம்?
1: சைக்கிளிந்த பரப்பேக்கர் பேலன்ஸ் தப்பித்தோது.
0: பாமரே. வெளிக்கி பேபர் நோடி தக்ஷ்னா, நேனுக் சாக்காய்த்து.
2: அல்வே மத்தே, அந்தா வள்ளை வேக்டிகே, இக்கு மாட்வேக்காத் அவசிக்கத்தேனித்து?
3: Good morning. யா விஷ்யா சர்ச்சை மாட்த்திதிரி, ராஜா செந்திரசேகர் விஷ்யானா?
4: ஹவுது சார்.
3: நானும் அதை யோச்சினை மாட்த்திதின். யார் கிட்னாப் மாடிருபோது உன்று.
2: ராஜா செந்திரசேகர் ஒரு கார்னல் ஹோதுருவந்த நீவேல்வே ஹெளுது.
0: ஹவுது.
2: ஆ காரு சாவந்துர்கா ரோடல் நின்றித்து, பாகல் தக்டித்து. சுத்த முத்தா எழு மூர் காரின் சக்கரத்து குர்த்தித்து. இது நெல்லா நோடுதுரே, ஆ கார்னல் பந்திரோரே அவர்னா கிட்னாப் மாடிருபோது வந்த நமக்கு அனுமான வந்தது.
5: இதெல்லாம் அவன் கேச நினைக்கு சென்ன கொத்து.
2: யாரு?
5: அவனே நான் காலேஜ் மேட் ஆனந்த்.
6: நின்னா பால ஒள்ளே வித்தியார்த்தி இன்கொண்டிலி. நான் அன்கொண்டிதெல்லாம் தப்பாயித்து.
0: ஏன் மாடுதா சார்?
6: ராஜா செந்திரசேகர் மனியவரு இவனே கிட்னாப் மாடிதாரு இந்த கம்ப்ளைண்ட் மாடிதாரு.
0: நிஜ ஏனு? அவனு கிட்னாப் மாடிதேனு?
1: அம்மா, நான் நிர்தோஷி. நின்னாடே, நான் இனாடுக்கு டாய்மில்லா. மத்திபத் நோடுத்தேனும்னா.